ஆகாஷ்பணி கொல்கத்தா பூன்சாய் மடகல் துருவி கெட்டுடு துருவி மிட்டரியா கீதாஞ்சலி உச்சந்தால் மகன் எவ்வன சிங்கடு பிராரியா சாந்தடி ஆக்கடா.

0: டாக்டர் மண்டபாக்க சாரதாக்கு அகிலி பிரசுதி ஹே மாயா மாலவகோள ராகமே ஷியாம சாஸ்திரி கி ரச்சனா நீலாயதாக்ஷி ஜோ கி மிஸ்ர சாப்பு தால் மே நிபத் ஹே.
1: ஷி நெக்ஸ்ட் பிரசென்ட்ஸ் அ காம்போசிஷன் ஆஃப் ஷியாம சாஸ்திரி இன் மாயா மாலவகோள ராகம் மிஸ்ர சாப்பு தாலம்.